சிவாய. யூஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகஸ்ரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நம.

வரபதிர்வஜ்ரீ வஜ்ரேஷவந்தித வஞ்சுளோ வஞ்சகஹரோ வசீவஷ்யாதிதாயக தேதி வர்ணாத்மகஸ்தயிச்சக்ஷராத்மசுசம்யக தேத்யர்ணஶ்ரவணப்ரேதஸ்தேத்யக்ஷரசமாஶ்ரித தேதியேத்யக்ஷரசம்யுக்தஸ்தேத்யக்ஷரமனுப்ரிய தேதி சப்தார்ணமந்த்ரஸ்தஸ்தேதி வர்ணாந்தசம்ஸ்தித தேதி மந்த்ரநதாரம்பஸ்தேதி மந்த்ராக்ரசம்ஸ்ரஜ தேதிவ்யசப்தசங்க்ளுப்தஸ்தேதி சப்தாந்தராத்மக தேஷு தேஷு ச காலஜ்ஞஸ்தேஷு தேஷு ஃபலப்ரத தேஷு தேஷு குணானந்தஸ்தேஷு தேஷு ஸ்தவாங்கித தேஷு தேஷு மனோபிஜ்ஞஸ்தேஷு தேஷு வராதிக தேஷு தேஷு சுபுண்யஜ்ஞஸ்தேஷு தேஷு ஸ்வதர்மத தைலப்ரியஸ்தைலதீபப்ரியஸ்தைலாங்கமஜ்ஞன தைலாபிழுக்கஸ்தைலன்னசுப்ரியஸ்தைலசோபன தைலாஜ்யபானசந்துஷ்டஸ்தைலவாசஸ்திலான்னபுக் தைரோபாவானுக்ரிஹேஷஸ்தைரோபாவகுணாத்மக தோரணாலங்கிருதானந்தஸ்தோரணாங்கிதமந்திர தோரணத்வாரசதுரஸ்தோமராஜ்யாயுதான்வித சோதாத்ரீஷாதிசம்ஸ்துத்யஸ்தௌரசூக்ஷ்மாந்தராத்மக தௌஷ்ணேஸ்துதிஜ்ஞஸ்தௌஷ்ணேவஸ்தவஸ்ராவமனோஹர தௌணீரபுஷ்பவிசிதசந்தானமதனாந்தக தம்பக்தஜனசுப்ரேதஸ்தம்பக்தசுமனோஹர தம்பதத்யானசுலபஸ்தம்பதாத்யானதுர்லப தத்வார்த்தஸ்தத்வ

கணே கணே கிருபா சித்தா காமத்தோபவிவர்ஜிதா தாராத்யத்திபசம்ஸ்துத்யா காராதிரசவர்ஜிதா கணிகார்ச்சன சுப்ரீதா கணிகாதிமஹோரதா கணிகஸ்தவ சுப்ரீதா கணார்த்தேஷ்டபரப்ரதா காமக்னஹ காமரஹிதஹ காமதேஷ சுபிக்ததஹ காப்ரக்னஹ காப்ரஷத்ருக்னஹ கா

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வ மாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அகிராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வச ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயாதுனா சர்வம் வதாமி சப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசி சுத்த சத்வ்ரதீ திருட நிச்சய பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்ட்வாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதம் புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே பவத்யே வஹி மானவஹ நயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ச பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ச ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் சுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷாணே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஷ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மானவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி பிரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோலிங்க ஸ்நபனோதகம் த்ரிஸ்பிபேத் த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோபரிச்சயத்ரவ்யம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்வம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜ்ஞாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்கரூபிணமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயா த்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிசிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜையேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் கிரஹீத்வா பூஜையேத் பில்வம் சச பாபைஸ் பிரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத்யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடிகுணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவிருத்தானாம் பீடபூஜ்யா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரேனைவ ப்ரவிருத்தஸ்து சர்வ பூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே வ்ருதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ராஷக்ஞே சஸ்த்ரிவரூதஸ்த்ரீபந்துரோ தேவமிந்த்ராமவர்தயதே சதேனாஷிதி ப்ருஷ்டா நாமாஹீத ஸஹஸ்ரேண ப்ரவர்ததே மித்ரா வருணேதஸ்ய ஹோத்ரமர்ராதோ ப்ருஹஸ்பதி ஸ்தோத்ரம்.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். இந்த இன்ட்ரடக்ஷன் கனகம்மா இஸ் ரிட்டன் ஆன் த பீஸ்ஃபுல் சாலிட்டரி அண்ட் ஷேடி ஸ்லோப் ஆஃப் அருணாச்சலம். இந்த சொல்லன் ஸ்வீட் குவைட்யூட் ஆஃப் த இன்னர்மோஸ்ட் டேபர்னேக்கிள் ஆஃப் ஹிஸ் ஹார்ட் வாட் டிரான்ஸ்பயர்ட் பிட்வீன் ஹிம் அண்ட் ஹிஸ் லார்ட் அருணாச்சலம். The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

யஜமானாய ஹி கும்சாயை தேவஸ்மிருதிமான் பிரவபா இதி தேவஸ்மிருத்யே வைநாத் பிரவபத ஸ்வஸ்யுத்தரம் வசீயதி ஸ்வஸ்யா ஆத்ய யஜ்ஞஸ்யோதிருதமசீயதி வா ஏததாஹாபோமாமாதரஸ்கூதயந்தித்யாபோஹியத்ஞாகிருதேனமாகிருதப்வப்புனந்திதிதேவதாவிதேவாத்மானம் பாவஜதேவிஷ்வகும்யரித்ரம்பவந்துதேவீரிதியதேவாத்யரித்ரமமேஜ்யமாத்மானம் சுச்சிராபூத்தேமிதி சுச்சிரேவாப்யோ யத்ஞோ மேத்யப் பூத

பவித்திரம் பாவய பவித்ர ஜமானம் பாவயோத்தோவாணோயாவம் பாவயதி சப்தவிந்தாகும் பாவயத்யதோ பாவயத்யேகரிகும் பாவயதி தசஹத்யா அங்குலயோ தசபாத்யா ஆத்மைகரிகும்ஷோயாவாநேவாஸ்யாத்மாதம் பாவயதி வியாவீரீரதாட்சாத்ரியஸ்வப்னேயத்தீக்ஷதேதேனாக்ஷைதிப்ரீவிஷ்டவ்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷதோராத்ரில்ஜகதே தத்தாஸ்வப்னேனவ்யாவர்த்ததேயாம்ப்ரதமாந்தீக்ஷதோவசதே யத்ஞந்தஜாவரந்ததேயாகும் சோமே க்ரீதே ப்ரஜாந்தஜாயாஸ்வத்யா சத்யயா பசுகுஸ்தயா ஆகூத்யை ப்ரயுஜ அக்னய.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸா.

இதமந்தம் மனசேஷு கிருதம் தஸ்மாத் பிராமண ஆஹாத் ஆத்மானம் பாவயதே மனோயுஜா.

ஆந்திரிஷத்யஹோத்ரகும் பூஜதே யதக்னீஷோமீயம் பூர்ணமாஸே ஹவிராசீத் தமக்னீஷோமீயம்.

பசுமாலபந்தவரீஸ்வதேவீஃ ப்ராபஸ்தவனமகுர்வத வருணப்ரகாசான் மாத்யந்தினபும்சவனகும்சாகமேதான் பித்ருயத்ந்த்ரியம்பகாஸ்தத்ருதீயபும் சவனந்தஸ்மாத்ருதீயசவனே விஷ்வகும் ரூபகும்சஸ்யதே விஷ்வக்ருஷ்யே ஏதத்ரூபம்

0: மகாதேவா நாராயணா வாஸ் ரிசைட்டிங் த ஜேஷ்ட சாம்னா. ஜேஷ்ட சாம்னா, ஹி வாஸ் ரிசைட்டிங் த ஜேஷ்ட சாம்னா. அண்ட் தென் சக்கர வாஸ் ரிசைட்டிங் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் த வேத மந்திராஸ் சதருத்ரியம். சதருத்ரியம் உத்தமம். அண்ட் தென் தேவர் லைக் இந்த தேவர் லைக் த்ரீ சாக்ரிஃபிஷியல் ஃபயர்ஸ். பிரம்மா நாராயணான் இந்திரா வேர் லைக் த்ரீ சாக்ரிஃபிஷியல் ஃபயர்ஸ். தட்ஸ் ஹவ் உபமன்யு மகர்ஷி டிஸ்கிரைப்ஸ். அண்ட் இன் த மிட்ஸ்ட் வாஸ் ஆக்சுவலி த இல்லஸ்ட்ரியஸ் காட். இஃப் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் சன்ஸ் அண்ட் மூன்ஸ் ஹாவ் டு, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் சன்ஸ் ஹாவ் டு கம் அட் ஒன் பிளேஸ், தட் வாஸ் தி எஃபல்ஜன்ஸ் தட் வாஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா. அண்ட் தட்ஸ் ஹவு த மெடிடேஷன், தட் இஸ் அ பியூட்டிஃபுல் மெடிடேஷன். சுத்த ஸ்பட்டிக சங்காஷம் திரிநேத்திரம் த்விபுஜம் சிவம் வரதம் தட்சிணோஹஸ்தே வாமேச்ச அபயதம் விபும் பஞ்ச வர்ஷீய வபுஷம் சரச்சந்திரா யுதத்யுதம் கோட்டி சூரிய பிரதீகாஷம். இன் பிரம்மா, வென் பிரம்மா, வென் நாராயணா வாஸ் மெடிடேட்டிங் ஆன் மகாதேவா இன் ஹிஸ் ஹார்ட், ஹி வாஸ் லைக் சுத்த ஸ்பட்டிக சங்காஷா. மகாதேவா வாஸ் லைக் கேம்ஃபர் ஒயிட் இன் கலர். அண்ட் தென் ஹி வாஸ் வரதம் தட்சிணோஹஸ்தே, இன் ஹிஸ் லெஃப்ட் ஹேண்ட் ஹி வாஸ் கிவிங் பூன்ஸ். வாமேச்ச வரதம் தட்சிணோஹஸ்தே, சாரி, இன் ஹிஸ் ரைட் ஹேண்ட் ஹி வாஸ் கிவிங் பூன்ஸ். வாமேச்ச அபயதம் விபும், ஹி வாஸ் ஷோயிங் இஸ் அபய முத்ரா வித் இஸ் லெஃப்ட் ஹேண்ட். அண்ட் தென் க்ரோர்சன் கோட்டி சூரிய பிரதீகாஷம், த எஃபல்ஜன்ஸ் தட் வாஸ் கமிங் அவுட் ஆஃப் த பாடி ஆஃப் மகாதேவா வாஸ் லைக் ஆக்சுவலி இஃப் க்ரோர்ஸ் அண்ட் க்ரோர்ஸ் ஆஃப் சன்ஸ் ஹேட் டு கம் அட் ஒன் பிளேஸ், இட் வாஸ் லைக் தட். யூ ஆர் நாட் ஏபிள் டு பேர் ஒன் சன், வாட் டு ஸ்பீக் ஆஃப் மகாதேவாஸ் ஃபார்ம். ஸோ இட் கேன் பி சீன் ஒன்லி வித் டிவைன் ஐஸ். And then I then praised the illustrious Lord. Ayutani cha chandrarkana pashyam divi keshava tatoham tuvam devam vishvasya jagatakpatim. Oh, and then, oh Keshava, I started glorifying the Supreme Lord.
1: Om Namah Shivaya. You are listening to Shaivam.org radios. 24/7 spiritual channels from shaivam.org. Om Namah Shivaya.
2: Dear listeners of shaivam.org, the following is Samaveda Samhita Purvarchikam Prapataka 3 Dashati 9. Thank you.
3: Om Yo Radha Jalhani Raya Tarathe Bhiradhigah.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ் 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Shrikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மா, அதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா.
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தர்த்தம், சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹ யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராண சப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே. ஆகாச சப்தேன யதா சிச்சக்தி உச்சதே, பிராண சப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே.
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம். சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம, சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அது
2: மன ஆனந்தம்,
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷம். மன ஆனந்தம், மன ஆனந்தம்,
4: மனசி
2: ஆனந்த
3: மனசி லிஷம் லிஹந்தி சரீரே சுகம் இது வத உபச்சாரிக சப்தம்யா அதிகரணத்து நிர்தேசஹ பாஷ்யே இது உபச்சாரிக இது பாஷ்யகாரைஹி உபச்சாரிக ரூபேண உக்தம் மனசா ஆனந்தஹ இத்யவ யோக்ஷ மனக்கரணகத்வ யோக்ஷாயம் ததைவ பவதி பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு சரீரே சுகம் ஆத்மன்யவ சுகம் இது வர்த்தவ்யம் சரீராவச்சேதேன தத்வத்
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதி.

0: അത്രാപി ആനന്ദശബ്ദേനാപി താസായേവ പ്രകൃതി ഉച്ചതേ. ഇപ്പൊ പദത്രയം ലബ്ധം, ആകാശപദം, പ്രാണപദം, മനഃപദം, ചിച്ഛക്തേഹ കഥനായ.
1: तत्र मनः इति ईश्वरस्य अंतःकरणं इति
0: एवं सत्यं तदेव
1: शक्तिः इति उच्यते वा
0: मनःशब्देन मनःशब्देन अत्र सा शक्तिः उच्यते इति सर्वत्र न मनःशब्देन अत्र सा शक्तिः उच्यते तावदेव
2: तथा श्रूयते यदेष आकाश आनन्दो न स्यात् इति शान्तिसमर्थं शिवतापन्नम्
0: तत्रापि आनन्द इति चिदंबरप्रकृतिः उच्यते आनन्दशब्देनापि चिदंबरप्रकृतिरेव उच्यते ஆகாசப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததாச்ச ஸ்ரூயதே யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத்.
0: சாமானாதிகரணேன பிரயோகா அஸ்தி அயம் ஆகாச ஆனந்தஹ இது. தரி ஆகாசப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்தப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாச ஆனந்தோ நஸ்யாத் இத்ய அஸ்தி. கோ ஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ பிராண்யாத் ஏதேஷ ஆகாஷ ஆனந்தோ நஸ்யாத் என்ற வாக்கியம். அன்யாத் தெரியும், அன்யாத் அனிதி அனிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவ அர்த்த ஸ்வசிதி பிராணிதி அனிதி சேஷ்டதே இத்யர்த்தேபி அனிதி இது அஸ்தி. அன்யாத் கஹ சேஷ்டேத கஹ பிராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் தததீனம் இது. ஏதேஷ ஆகாஷ ஆனந்த நஸ்யாத் ஆகாஷ ஆனந்தஹ இது ஏகைவ பதார்த்தம். ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது நஸ்யாத் அர்த்தம். பரமாத்மா இது நஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியம் அந்தலோகத்துல ஸ்ருதேஸ் தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாது போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்த எதேஷ ஆகாஷ ஆனந்த நஸ்யாத் ஆகாஷ ஆனந்தஹன்னு ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால ஆகாஷ ஆகாஷப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்தசப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபி ஸ்வீகர்த்தும் சக்யதே.
2: சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்.
0: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
2: அமிர்தம் அநாதி
0: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் சிவதா சிவதா இத்யுக்தே சாந்தி இது மங்களம். சாந்திரேவ சிவதா சிவத்வம் சிவதா சம்பன்னம் இத்யுக்தே சிவத்வ விசிஷ்டம் சிவம் இத்யர்த்தம். அமிர்தம்
2: அமிர்தம் அநாதி முக்தம்
0: அமிர்தம் அநாதி முக்தம் அநாதி
1: முக்தா
0: ஜீவான் வியாவர்த்தயிதும்
1: சோபி
0: முக்தோ பவிஷ்யதி
1: பவிஷ்யதி பரந்து அனுக்ரஹ
0: அனுக்ரஹ வசாத் இதானீம்
1: ப்ராப்தஸ்தம் இதி வக்தவ்யம் அத்ர து முக்திஸ்து ந ப்ராப்யதே ஸ்வதஹ வரதி
0: பந்தோத்தரம் முக்தஹ நித்ய முக்தோ ந பந்தம் அப்ராப்யைவ நித்ய முக்தஹ. பரமாத்மா முக்தா இத்யுக்தே பூர்வம் பத்தஹ ஆசீத் ந சிந்தனீயம். பரமாத்ம விஷயே முக்தஹ முக்தஹ இதி சப்தஹ ஆகச்சதி ஆகச்சதி தரி பரமாத்மா அபி பூர்வம் கதாசித் பத்தஹ ஆசீத் வா இதி ந சிந்தனீயம். நித்ய முக்தா அநாதி முக்தா அத்ர
2: சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ஸ்வரூபம் பிரம்மஸ்வரூபானந்தம்
0: பிரம்ம
2: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி சித்தம் மன ஆனந்தம்
0: இத்யனேன. அத்த சிச்சக்தியே மனசுன்னு சொல்றது போல இருக்கு. மயாபி நஜ்ஞாயத்தை திரஷ்டவியம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பசியாம. அத்த சச்சிதானந்த ரூப பரமாகாச ரூபம் பிரம்மா சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ரூபம் யத் பிரம்மா தத் பிரம்ம கிங் கரோதி
2: ஸ்வரூபானந்தம் மனசா அனுபவதி.
0: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி மயா உக்தம் பூர்வமே உக்தம். பாஹ்யகரணம் பாஹ்யகரணம் பிரஷ்னகா பாஹ்யகரண நிரபேக்ஷம் இது கதா வக்தவியம். பாஹ்யகரணானி சந்தி பரந்து அபேக்ஷா ந க்ரியதே இது பிரசக்திரேவ நாஸ்தி சேத் நிரபேக்ஷம் இது கிமர்த்தம் வக்தவ்யம் இது தத் வ்யவஹர்த்தும் சக்யதே. அஹம் கிம் சிந்தயாமி பரமாத்மனஹ பாஹ்யகரண அபேக்ஷா பாஹ்யகரணாபாவேபி ஜீவானாம் பாஹ்யகரண அபேக்ஷா அஸ்தி கலு तर्हि जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा आनन्दानुभवाय आनन्दानुभवाय जीवानां बाह्यकरणापेक्षा अस्ति इति कृत्वा परमात्मनोऽपि तथैव स्यात् इति प्रसक्तौ परमात्मनः बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं शक्यते. परमात्मनः विषये बाह्यकरणनिरपेक्षम् इति वक्तुं परमात्मनः एव बाह्यकरणानि अपेक्षन्ते इति नास्ति. बाह्यकरणसापेक्षः आनन्दः कुत्रचित् प्रसिद्धः खलु, तत् परमात्मनः नास्ति इति वक्तुं शक्यते. अप्रसक्तप्रतिषेधो नास्ति. बाह्यकरणसापेक्षः आनन्दः अस्माकं वर्तते प्रसिद्धः, जीवानां प्रसिद्धः. सः तथा नास्ति परमात्मनः इति वक्तुम् एवं प्रयोगः सम्भवति.
2: इदमेव ज्ञापकं ब्रह्मभावम् आपन्नानां मुक्तात्मनां निरतिशयस्वरूपानन्द अनुभवसाधनं बाह्यकरणनिरपेक्षम् अन्तःकरणम् अस्ति इति.
0: मुक्तानामपि अन्तःकरणमस्ति ഒരു തീരുമാനം ഇപ്പോൾ വന്നിരുത്തു. മുക്താനാമപ്പി അന്തഃക്കരണം അസ്തി, ബാഹ്യകരണം നാസ്തി. തത്ര കിം ജ്ഞാപകം, കിം പ്രമാണം? ഇതമേവ പ്രമാണം, ഇതമേവ ജ്ഞാപകം. കുതഃ പരമാത്മനഃ ആനന്ദാനുഭവായ സ്വരൂപാനന്ദാനുഭവായ മനഃ അപേക്ഷത്തെ. മനോ മത ഇന്ദ്രിയമാഹ ഇച്ഛകൃതാ ഇല്ലാത്ത പാകണം. അഗ്രിമേഷു തത് തത്പരാണി അധികരണാനി ആഗച്ഛന്തി തദാ സ്പഷ്ടീഭവതി. മയാപി പൂർണ്ണം നിശ്ചിത്യ നോച്യതേ ഖലു, അതാ പങ്ക്തിർത്ഥ ഉച്യതേ ക്രമേണ അസ്മാകം ആഗച്ഛതി സർവം. ഇതാനി കിമുക്തം ഇതി സ്പഷ്ടം. പരമാത്മനഃ സ്വരൂപാനന്ദാനുഭവായ മനഃ അസ്തി ഇതി ജ്ഞായതെ. തർഹി മുക്താനാം മനഃ അസ്തി ഇതി ലഭ്യതെ. അന്യഥാ തത് പരമാത്മനാപി നാപേക്ഷ്യത. സാധാരണമായി എപ്പിടി കേൾവി വരും, സ്വരൂപാനന്ദത്തെ അനുഭവിക്കുന്നതൊക്കെ എതുക്ക് മനസ്സ്? സ്വരൂപം തന്നെ. തഥാപി പരമാത്മനഃ അസ്തി ഇതി ജ്ഞായതെ. തത് കഥം കിമർത്ഥം കൽപ്യതേ ഇത്യുക്തെ ന കൽപ്യതെ ശ്രുത്യാ ഉച്യതേ ഇതി. കൽപ്പിക്ക മുടിയാതെ, കൽപ്പന പണ്ണവേ മുടിയാതെ, സ്വരൂപമായ ആനന്ദമായിരുത്തുന്ന സ്വപ്രകാശമായിരുത്തുന്ന മനസ്സ് എതുക്ക് എന്ന് കേൾത്താൻ വരും. പറഞ്ഞു ശ്രുതിർ വധത്തി മന ആനന്ദമിതി. തർഹി മനസ്സഹകാരേണ അനുഭൂയമാന ആനന്ദ ഇതി വർത്തതെ. തർഹി മുക്താനാമപ്പി തഥൈവ ഇതി നിശ്ചയതും ശക്യത്തെ.
2: अतः बाह्यकरणनिरपेक्षेण शुद्धबोधशक्तिरूपेण मनसा स्वरूपानन्दम् अनन्तम् अनुभवत्.
0: ब्रह्म नित्यतृप्तम्, नित्यतृप्तत्वम् एवं रूपेण व्याख्यातव्यम्. इदानीं स्पष्टीकृत्य उक्तवान् ततो गत्वा अयं विषयः कः स्पष्टीकृतः इदानीं पश्यतु. एकः अंशः उक्तः, बाह्यकरणनिरपेक्षेण शुद्धबोधशक्तिरूपेण मनसा. அந்த சிச்சக்தியைத்தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது. அது அது மனசை ஸ்தாபனி பரமாத்மனா மனஹா இத்துக்கே எதுக்கு அங்கங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியைத்தான் மனசு வச்சிருக்கு தெரியுது.
1: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
0: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
1: அனுபவத்தும் மனஹா இத்துக்கு
0: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேண
1: சிச்சக்தி சமவேதா சக்தி இது உச்சி. சிச்சக்தி சமவேதா சக்தி இது
0: உச்சி. சத்யம்.
1: தர்ஹி யதி மனஹ
0: உச்சதே தத் சக்திரேவ மனஹ இது அன்ய அன்யத் கிமபி மனஹ நோக்தம். இதானே சிச்சக்தி பாஹ்ய கரண நிரபேக்ஷண சுத்த போத சக்தி ரூபேண மனசான் போட்டிருக்கு.
1: சுத்த போத சக்தி விசேஷண விசேஷம். தர்ஹி தத்பி மனஹ சமாயேன உக்தம்.
0: சமாய இது நயாயிகானாம் தித்யாஸ்தி தத்யவ வக்தவ்யம் நாஸ்தி. മുക്താത്മനാം ഈശ്വരസ്യ ച മനോവിശേഷഃ അസ്തി. മനോവിശേഷഃ അസ്തി ഇതി വ്യാഖ്യാനം. യഥാ അസ്മാകം രീത്യാ യാദൃശം മനഃ താദൃശം ഇതി ന ചിന്തനീയം ഇതി കൃത്വാ മനോവിശേഷഃ അസ്തി ഇത്യത്ര ഇതി നിത്യതൃപ്തത്വസ്യ സ്വാർത്ഥപ്രയുക്ത സൃഷ്ടിവൈഷമ്യ പ്രസക്ത്യഭാവസി സ്വാർത്ഥപ്രയുക്ത സൃഷ്ടിവൈഷമ്യ പ്രസക്ത്യഭാവസിദ്ധൗ ഉപയോഗമാഹ നതസ്യ കദാപി ഇതി അഗ്രേഗതം. വ്യാഖ്യാനം അഗ്രേഗതം. अस्तु इदं क्रमेण स्पष्टीभवति.
1: स्वेनैव स्वस्य अनुभवः क्रियते इति वक्तव्यं तर्हि.
0: स्वकीयशक्त्या, स्वकीयशक्त्या इत्युक्तं.
1: स्वकीयशक्त्या आनन्दस्य
0: अनुभवः क्रियते इति अन्नमारि वदतु इति. तेन नित्यतृप्तम् इति उच्यते.
2: नदस्य कदापि बाह्यसांसारिकसुखलवापेक्षा भवति.
0: बाह्यसांसारिकसुखलवापेक्षा न भवति इत्यर्थः. बाह्यसांसारिकसुखलवापेक्षा परमात्मा सृजति इत्युक्ते एतोरु सुखं कडकिरदकः സ്വസ്യ പ്രയോജനം പ്രയോജനായ സൃജതി ഇതി ന ഇതി. തരി സൃഷ്ട്യാ കിഞ്ചിത് കൃത്വാ തത്ര ప్రపంచం సృష్ట్వా ఆనందం అనుభవతి ఇది నాస్తి. ఆనందానుభవాయ అన్యాపేక్షా నాస్తి. సృజతి ఇత్యుక్తే తస్య తత్ కృత్యం వర్తతే తావదేవ.
2: స్వతసిద్ధ నిరతిశయ జ్ఞానవత్వం అనాదిబోధత్వం.
0: అనాదిబోధత్వం ఇత్యస్య అర్థం లిఖంతి. స్వతసిద్ధ నిరతిశయ జ్ఞానవత్వం అనాదిబోధత్వం. అనాదిబోధత్వం ఇది ఏకం పదం ప్రయుక్తం ఖలు. తత్ర ఏకా శంకా యుష్మాభి కర్తవ్యా. పరమాత్మనః ధర్మాః ఖలు ఉచ్యంతే. ఏకైకం ధర్మం యోజయతు. పరమాత్మా సర్వజ్ఞః తర్హి సర్వజ్ఞత్వం పరమాత్మని అస్తి. తర్క సంగ్రహవత్ యోజయతు.
1: పరమాత్మా నిత్య తృప్తః తర్హి నిత్య తృప్తత్వం బ్రహ్మణి
0: వర్తతే.
1: ఏమేవ అనాది అనాది బోధత్వం. అనాది బోధః బోధరూపః
0: బోధః అనాది బోధః పరమాత్మనః ధర్మః సుల వెండిదన. బోధత్వం బోధతృతానే ఇక. పశ్చిందో సర్వజ్ఞత్వం అనాది బోధ పరమాత్మని సర్వజ్ఞత్వం అస్తి. నిత్యతృప్తత్వం అస్తి. అనాది బోధ వర్తతే తన చూడం. అనాది బోధత్వం ఏం వార్త పొడుక. అనాది బోధత్వం బోధే ఖలు అస్తి. ఇత్యుక్తే తన విగ్రహ కర్తవ్య. సహ అనాది బోధ తస్య భావ అనాది బోధత్వం ఇత్యుక్తే అనాది బోధ అయితే వర్త. ప్రియత అనాది బోధ యస్య సహ ఇది బహువ్రీహిం కృత్వా అనాది బోధ పరమాత్మా తస్య భావ ఇత్యుక్తే అనాది బోధ ఇత్యేవ.
2: యత్ స్వరూపానంద అనుభవ సాధనం అంతఃకరణం జ్ఞానం తద్ అనాది సిద్ధమేవ.
0: స్వరూపానందానుభవ సాధనం అంతఃకరణం పూర్వోక్తరీత్యా చిచ్ఛక్తి రూపం.
1: చిచ్ఛక్తి
2: అంతః అనాది
0: తదపి ఏకం జ్ఞానం జ్ఞానాత్మక పదార్థ తదేవ జ్ఞానం. ఇదని బోధో నమ ఇదని సాధనభూత కష్టన బోధ అంతఃకరణం జ్ఞానం తద్ అనాది సిద్ధమేవ. ఉంగలకు ఎన్న వరున్నా ఇంత తార్కిక రీత్యా పదార్థానం ఏక పరిచయ అస్మాకం అస్తి. ఇదని జ్ఞానం బోధ ఆనందం ఎల్లామే ఓట్ జ్ఞానాత్మక బోధ ఆనందాత్మక ఎన్నో వరద మరి ఇరుకు ఇల్లా పాకలం.
2: అతః అనాది బోధం బ్రహ్మ సంసార
0: నిరవర్తక క్రమేణ వేదాంత పరిచయన తాదృశ పదార్థానం నిరూపణ ప్రక్రియ అవగతం శక్యతే పశ్యామ. తేన అనాది బోధం బ్రహ్మ
2: సంసార నిరవర్తకస్య జ్ఞానస్య నివర్తకస్య జ్ఞానస్య అనాది సిద్ధత్వాత్ నిత్య నివృత్తి సంసార నివృత్త సంసార దోషం శాంతి సమృద్ధం అమృతం ఇది శ్రూయతే.
0: బ్రహ్మ శాంతి సమృద్ధం అమృతం ఇది శ్రూయతే. అమృతం ఇత్యుక్తే కదాపి బంధో నాస్తి. శాంతి సమృద్ధం ఇత్యుక్తే నిత్యా శాంతి వర్తతే శివత్వం వర్తతే ఇత్యుక్తం. అనంతరం సంసార దోష శూన్యత్వం ఉక్తం. ఏదత్ సర్వం కథం తత్వజ్ఞానం వినా. అస్మాకం జీవానాం యదా తత్వజ్ఞానం భవతి తదా ఏం భవతి శాంతి భవతి తృప్తిర్భవతి సర్వం భవతి. తర్హి పరమాత్మనః అపి తత్వజ్ఞానం అస్తి వా ఇత్యుక్తే అస్తి. కథమస్తి నిత్యం వర్తతే. సంసార నివర్తకస్య జ్ఞానస్య అనాది సిద్ధత్వాదితి. పరమాత్మనః సంసార నివృత్తి సర్వదా వర్తతే ఇది. పరమాత్మనః సంసార నివృత్తి సర్వదా వర్తతే ఇది. సంసారః ఇత్యయం పదార్థయో పరమాత్మనా సహ ఖలు విద్యతే. సంసార విశిష్ట ఖలు తర్హి సంసారీ ఇది వక్తవ్యం. పరమాత్మా సంసారీని చూడకూడదా? చుల్లి అహమే ఏనా సంసార విశిష్టశ్చేత్ సంసారీ ఇత్యేవ ఇది ప్రశ్న భవతి. సంసారీని దాని చూడమా? తర్హి సంసార నివృత్త సంసార నివృత్తి సర్వదా వర్తతే ఇది. పశ్యంతు అర్థం పశ్యతు.
1: సంసార నివృత్తి
0: అతః అనాది బోధం బ్రహ్మ. బ్రహ్మ అనాది బోధం. అనాది బోధం అనాది బోధ తత్ అనాది బోధం. అనాదియాన తత్వజ్ఞానం అద్ అనాదియా ఇరుక్ బ్రహ్మతిల్ ఇరుక్ అను వందర్తు.
1: సంసార నివృత్తి
0: ఇదంచ జ్ఞానం కీదృశం సంసార నివర్తకం. సంసార నివర్తకమాన జ్ఞానం అనాది అరుక తర్హి సంసార లేప కదాపి న జాత ఇది కృత్వా జ్ఞానస్య అనాది సిద్ధత్వా పఠంతు. నిత్య నివృత్త సంసార
1: దోషం
0: నివృత్తం కదాపి నాస్తి. సంసార దోషో నాస్తి సంసార నాస్తి ఇది నోక్తం. సంసార దోషో నాస్తి తర్హి సంసార నివృత్తి ఇత్యపి కేనాభిప్రాయేణ వక్తవ్యా? சம்சாரஸ்ய நிவர்த்திர்னா சம்சார பிரயுக்தஹ தோஷோ நாஸ்தி இத்யர்த்தே. சம்சாரம் அங்கே இருக்கட்டும், தத்பை சம்சாரி இது கதா வியவஹாரா சம்சாரி இது சம்பந்த விசேஷேண லோகே பகுத்ர இனி பிரத்யயஹ சம்பந்த விசேஷேணையோ வக்தவ்யா. தனி இது கஹ உச்சதே தனம் அஸ்ய விக்ரஹஸ்து கதம் விக்ரஹ கதம் வக்தவ்யா தனம் அஸ்ய அஸ்தி இது தனி அவ்வளதா. தனம் அஸ்ய அஸ்தி இத்யுக்தே கொர்த்தா சம்பந்த விசேஷேண ஏன கேனசித் சம்பந்தேன தா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் அஸ்தி சேதேவ தனி இது வியவஹாரானது சயோகேன. கையில் வச்சுருக்க கேஷியர் பேங்க்ல எவ்வளவு பணம் தசிய அவனுடைய கையில் வருது டெய்லி, பரந்து தசிய எவ்வளவு சம்பளமோ அவ்வளவுதான் சம்பளம். தனிதி விவகாரம் நாஸ்தி சஹா பிரகாராந்த கைதாச்சு தனிக சாத்தியத இதனால தனியும் சொல்ல முடியாது இல்லையா. இதான் ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் நாஸ்தி. அப்போ தனி இது எப்போ விவகாரம்னா ஸ்வஸ்வாமி பாவ சம்பந்தேன தனம் எஸ்ய வர்த்ததே சைவ தனிதி விவகரியதே. அந்த மாதிரி அது சில இடத்துல சயோகமா இருக்கலாம். மையா சயோக குத்தராபி சயோக சம்பந்தேன இனி பிரத்யா கதாபி நோதி நோச்சது ஸ்தல விசேஷேன ஸ்தல விசேஷ அனுசாரேன. அந்த மாதிரி சம்சாரி இது கதா விவகாரம் சம்சாரேன சம்பந்தோ வர்த்ததே இத்தேதாவன் மாத்திரேன சம்சாரி இதுனா தத்பிரயுக்த ராகத்வேஷ இச்சா மோகாதி கோபா இத தோஷாஹம் பவந்தி சத் சம்சாரி சம்சாரா அஸ்தி தாவதே. சுவஸ்வரூபம் எஸ்ய முக்தேன ஜ்ஞாயதே ஏ முக்தாக பவந்தி தேஷாம் ஸ்வஸ்வரூப ஜ்ஞானம் வர்த்ததே தரி சம்சார சம்பந்தே சத்யபி சஹ சம்சாரி ந பவதி இது யதா நிரூபணியம் தத்வத் பரமாத்மனஹ அபி நிரூபணம் குர்வந்து தஸ்ய சம்சார நிவர்த்தகம் ஞானம் அஸ்தி இது. சம்சார நிவர்த்தகம் ஞானம் என்ன சம்சார சம்பந்த பிரயுக்தானாம் தோஷானாம் லேபஹ லேபஹான் வார்த்தை அது தமிழ் வந்து சம்சார லேபஹ இத்தஸ்ய ஒற்றதா சொல்லலாம் இத்துக்கே தத்பிரயுக்த மோக ராகத்வேஷ மோகாதிகம் பவதி சேத் அது ஒற்றதுன்னு அர்த்தம். அது இல்லாம இருக்கிறதுக்கு தேவையான தத்துவ ஜானம் அனாதியாகவே இருக்கு. தஸ்மாத் பரமாத்மனா சம்சார சம்பந்தே சத்யபி சம்சாரித்வ வியவஹாரோ நாஸ்தி.
2: அந்ய பிரேஷ்யதா கார்பண்ய ரஹிதத்வேன ஸ்வவசீகிருத ஸ்வேதர சகல வஸ்துத்வம் ஸ்வாதந்திரியம்
0: அஸ்து. இதை ஸ்வாதந்திரிய விஷய அக்ரே உச்சதே.
3: ஓம் நமசிவாய்.
4: யூ ஆர் லிசனிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோ தி 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க்.
3: ஓம் நமசிவாய்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: சைவம் டாட் ஆர்கின் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் அடுத்ததாக கேட்கவிருக்கும் நிகழ்ச்சி சிவகீர்த்தனைகள். இதில் பாடியிருப்பவர் ராதா மற்றும் ஜெயலட்சுமி அவர்கள், திருச்சிற்றம்பலம்.

ஓம் நம சிவாய். டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வாய்.

நம சிவாய் டியர் லிசனர்ஸ் ஆஃப் சைவம் டாட் ஆர் ரேடியோ, தி சைஸ் ஆஃப் அவர் ஆடியோ கலெக்ஷன் கண்டினியூஸ் டு க்ரோ டே பை டே. வி நவ் ஹோஸ்ட் மோர் தேன் 25,000 ஆடியோ ரெக்கார்டிங்ஸ். இன் ஆர்டர் டு மேக் தீஸ் எக்ஸ்டென்சிவ் ரிசோர்ஸஸ் மோர் ஆக்சசபிள் அண்ட் பெனிஃபிஷியல் டு அவர் ரேடியோ லிசனர்ஸ், வி ஹவ் ரீஆர்கனைஸ்ட் அவர் ப்ரோக்ராம் ஷெட்யூல். திருமுறை மியூசிக் அண்ட் திருமுறை டிஸ்கோசஸ் வில் பி ப்ராட்காஸ்ட் ஆன் திருநெறிய தமிழோசை. Philosophical discourses and Periyapuranam lectures in Tamil will be broadcast on Shivatattvam. Programs in languages other than Tamil will be broadcast on Shaivalahari. As a result of these changes, there will be some adjustments to program timings. We trust that you will kindly accept these schedule changes with understanding and patience. We also request you to encourage your relatives and friends to listen to and benefit from our radio services. ஓம் நமஸ்வா.

நமஸ் சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நமஸ் சிவாய.

0: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: ஓம் சிவாய நம. சைவம் டாட் ஆர்கின் அன்பார்ந்த நேயர்களே, நீங்கள் கேட்கவிருப்பது ஸ்தோத்திரம். தலைப்பு: மேதா தட்சிணாமூர்த்தி சகசரநாமம். வழங்குபவர் சிவ பரமேஸ்வர தீட்சிதர் அவர்கள். வணக்கம். ஓம் சிவாய நமா.

மோகனம் நாம கவசம் மந்திர விக்கிரகம் சர்வத்ர துர்லபம் லோகே சாராத் சாரதரம் மகதி அஷ்டோத்தர சதாவிருத்திஹி புரச்சரணமுச்சதே பிராதம் மத்யான்ன காலே ச சாயங்காலே விசேஷதஹ.

ஜீவிணாம் மிததே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தயே நமஹ. அக்ஷீண குணகண்யாய தட்சிணாய ஜகத்பிருதௌ ரக்ஷாய சர்வ குரு.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் டாட் ஆர்க் ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் டாட் ஆர்க். ஓம் நம சிவாய.
1: ஓம். அத த்வாவிம்சோத்யாயம் சிவ நைவேத்ய பக்ஷண நிர்ணயம் பில்வமாஹாத்யம் ச ரிஷயவூச்சு அக்ராஹ்யம் சிவநைவேத்யம் இதி பூர்வம் ஸ்ருதம் வதஹ ப்ரூஹி தன்னிர்ணயம் பில்வ மாஹாத்யம் அபி சன்முனே சூத உவாச சுணுத்வம் முனயஸ் சர்வே சாவதானதயா அதுனா சர்வம் வதாமி சம்ப்ரீத்யா தன்யா யோயம் சிவவ்ரதாஹ சிவபக்த சுசிஃ சுத்தஹ சத்வ்ரதி திருட நிச்சயஹ பக்ஷே சிவ நைவேத்யம் த்யஜேத் அக்ராஹ்ய பாவனாம் திருஷ்டாபி சிவ நைவேத்யம் யாந்தி பாபானி தூரதஹ புக்தேது சிவ நைவேத்யே புண்ணியாந்தி கோடிஜஹ அலம் யாக சஹஸ்ரே நாப்யலம் யாரார்புதைரபி பக்ஷிதே சிவ நைவேத்யே சிவ சாயுஜ்யம் ஆப்னுயாத் யத்க்ருஹே சிவ நைவேத்ய ப்ரசாரோபி ப்ரஜாயதே தத்க்ருஹம் பாவனம் சர்வம் அன்ய பாவன காரணம் ஆகதம் சிவ நைவேத்யம் க்ருஹீத்வா சிரசா முதா பக்ஷணீயம் பிரயத்தேன சிவஸ்மரண பூர்வகம் ஆகதம் சிவ நைவேத்யம் அன்யதா க்ராஹ்யமித்யபி பிலவே பாப சம்பந்தோ பவத்யே வஹி மாணவஹ அயஸ்ய சிவ நைவேத்ய க்ரஹணேச்சா ப்ரஜாயதே ஸ பாபிஷ்ட கரிஷ்டஸ்யான் நரகம் யாத்யபி த்ருவம் ஹ்ருதயே சந்திரகாந்தே ஜ ஸ்வர்ண ரூப்யாதி நிர்மிதே சிவதீக்ஷாவதா பக்தே நேதம் பக்ஷ்யமிதீர்யதே சிவதீக்ஷான்விதோ பக்தோ மகாப்ரசாத சம்யகம் சர்வேஷாம் அபி லிங்கானாம் நைவேத்யம் பக்ஷயே சுபம் அன்யதீக்ஷாயுத நிருணாம் சிவபக்திரதாத்மனாம் ஷுணுத்வம் நிர்ணயம் ப்ரீத்யா சிவ நைவேத்ய பக்ஷணே சாலக்ராமோத்பவே லிங்கே ரசலிங்கே ததா த்விஜாஹ பாஷானே ராஜதே ஸ்வர்ணே சுரசித்த பிரதிஷ்டிதே காஷ்மீரே ஸ்பாட்டிகே ரத்னே ஜோதிர்லிங்கேஷு சர்வஜஹம் சாந்திராயண சமம் ப்ரோக்தம் சம்போ நைவேத்ய பக்ஷணம் ப்ரஹ்மாபி சுசிர் பூத்வா நிர்மாயம் யஸ்து தாரயேத் பக்ஷயித்வா த்ருதம் தஸ்ய சர்வ பாபம் ப்ரணஶ்யதி சண்டாதிகாரோ யத்ராஸ்தி தத் போக்தவ்யம் ந மாணவைஹி சண்டாதிகாரோ நோ யத்ர போக்தவ்யம் தச்ச பக்திதஹ பானலிங்கே ச லோஹே ச சித்தலிங்கே ஸ்வயம்புவி ப்ரதிமாசு ச சர்வாசு ந சண்டோ அதிக்ருதோ பவேத் ஸ்நாபயித்வா விதானேன யோ லிங்க ஸ்நபனோதகம் த்ருஷ்பிபே த்ரிவிதம் பாபம் தஸ்யே ஹாசு விநஷ்யதி அக்ராஹ்யம் சிவ நைவேத்யம் பத்ரம் புஷ்பம் பலம் ஜலம் சாலக்ராம சீலாசங்காத் சர்வம் யாதி பவித்ரதாம் லிங்கோ பரிச்சய திரவியம் தத்அக்ராஹ்யம் முனீஸ்வரா சுபவித்ரம் ததஜ்ஞேயம் யல்லிங்க ஸ்பர்ஷ பாஹ்யதஹ நைவேத்ய நிர்ணய ப்ரோக்தம் இத்தம் வோ முனிசத்தமாஹ ருணுத்தம் பில்வ மாஹாத்யம் சாவதானதயாதராத் மகாதேவஸ்வரூபோயம் பில்வோ தேவைரபி ஸ்துதஹ யதா கதம்சித் ஏதஸ்ய மஹிமா ஜாயதே கதம் புண்ணியதீர்த்தாணி யாவந்தி லோகேஷு ப்ரதிதான்யபி தானி சர்வாணி தீர்த்தாணி பில்வமூலே வசந்தி பில்வமூலே மகாதேவம் லிங்க ரூபினமவ்யயம் யஃப் பூஜயதி புண்ணியாத்மா சசிவம் ப்ராப்னுயாத்ருவம் பில்வமூலே ஜலைர்யஸ்து மூர்தானம் அபிஜிஞ்சதி சர்வதீர்த்தஸ்நாத ஸ்யாத் ச ஏவ புவி பாவனஹம் ஏதஸ்ய பில்வமூலஸ்தா மூலஸ்ய அதாலவாலமனுத்தமம் ஜலாகுலம் மகாதேவோ த்ருஷ்ட்வா துஷ்டோ பவத்யலம் பூஜயேத் பில்வமூலம் யோ கந்தபுஷ்பாதிபிர்நரஹம் சிவலோகமவாப்னோதி சந்ததிர்வர்தே சுகம் பில்வமூலே தீபமாலாம் யக் கல்பயதி சாதரம் தத்வஜான சம்பன்னோ மகேஷாந்தர்கதோ பவேத் பில்வசாகாம் சமாதாய ஹஸ்தேன நவபல்லவம் க்ரஹீத்வா பூஜயேத் பில்வம் ச ச பாபைஃ ப்ரமுச்யதே பில்வமூலே சிவரதம் போஜயேத் யஸ்து பக்திதஹ ஏகம் வா கோடி குணிதம் தஸ்ய புண்ணியம் ப்ரஜாயதே பில்வமூலே க்ஷீரயுக்தம் அன்னம் ஆஜ்யேன சம்யுதம் யோ தத்யா சிவபக்தாய ச தரித்ரோ ந ஜாயதே சாங்கோபாங்கமிதி ப்ரோக்தம் சிவலிங்க ப்ரபூஜனம் பிரவிருத்தானாம் நிவிருத்தானாம் பேததோ த்விதம் த்விஜாஹ பிரவிருத்தானாம் பீடபூஜா சர்வாபீஷ்ட ப்ரதா புவி பாத்ரேனைவ ப்ரவிருத்தஸ்து சர்வபூஜாம் சமாசரேத் நைவேத்யமபிஷேகாந்தே சால்யன்னேன சமாசரேத் பூஜாந்தே ஸ்தாபயே லிங்கம் புடே சுத்தே ப்ரதக்ருஹே கரபூஜா நிவிருத்தானாம் ஸ்வபோஜ்யம் து நிவேதயேத் நிவிருத்தானாம் பரம் சூக்ஷ்மம் லிங்கமேவ விசிஷ்யதே விபூத்யப்யர்ச்சனம் குர்யாத் விபூதிம் ச நிவேதயேத் பூஜாம் க்ருத்வா ததா லிங்கம் சிரசாதாரயேத் சதா இதி ஸ்ரீ சிவ மஹாபுராணே பிரதமாயாம் வித்யேஸ்வர சம்ஹிதாயாம் சாத்ய சாதன கண்டே சிவ நைவேத்ய வர்ணனோ நாம த்வாவிம்சோத்யாயஹ. ஓம்
2: ஓம் நமஃ சிவாய. You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
3: Om Namah Shivaya.

ிாம் விம் வசிம்பகமிந்திரம் வயோதசம் கக்குபந்தா இஹேந்திரியம் வசாம் வேஹ தங்காம் வயோ த

0: இதி த்ரிம்ஷோத்யாயஹ. ஓம்
1: ஓம் நமசிவாய்.
2: You are listening to Shaivam.org Radio, the 24/7 spiritual channel from Shaivam.org.
1: Om Namah Shivaya.

அருணாச்சல சிவ அருணாச்சலாம் அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சலாம். ஆருக்காவினை ஆண்டனை அகற்றிடில் அகிலம் பழித்திடும் அருணாச்சலம். இப்பழி தப்பு உனை ஏன் நினைப்பித்தாய் இனியார் விடுவார் அருணாச்சலம். இந்த ஃபோர்த் வேர்ஸ் ஸ்டடி விசா பகவான் எக்ஸ்பிரஸிங் ஹிஸ் பாவா டு அருணாச்சலம். In the introduction, Kanakamma has written on the peaceful, solitary and shady slope of Arunachala. In the solemn, sweet quietude of the innermost tabernacle of his heart, what transpired between him and his Lord Arunachala? The wonder of devotion, of prema bhakti, consummating in non-dual union is unraveled by Bhagavan in verses couched in sentiments of bridal bliss. The effect of these verses, an outpouring of intensely ecstatic devotion, is heightened and enriched by the use of the imagery of bridal mysticism.

ஜனும் பிரபந்து தேவீர்ஜய தேவாஸ்ய ரித்ரமமேஜ்ஜமாத்மானம் சமலம் தரத்மாதித்ரவஹந்த்யுத்திக்யா சுசிரா பூதயேமீதி சுசிரேவாப்யோ யத்மியோ மேத்யஃ பூத உதேத்தி ஹவிர் வை தீக்ஷிதோ யதா வை ஹவிர் யஜுஷா ப்ரோக்ஷத்யதபவதி யஜுஷா ஸ்வப்னதாஜா ஹவிரே வை நமகரந்தி.

பவித்திரம் பவித்திரமானம் பாவயதி அோத்தோ இமே பிராணான் பிராணோ பானோ வ்யானோ யாவானே வாத்யாத்மாதம் பாவயதி சப்தபிஹ் பாவயதி சப்தவை சந்தாகுந்தி சந்தோ விரேவைனம் பாவயத்யதோ ப்ரஹ்மவை சந்தாகுந்தி ப்ரஹ்மணைவைனம் பாவயத்யேக விகும்சத்யா பாவயதி தசஹத்யா அங்குலயோ தசபாத்யா ஆத்மைக விகும்சோ யாவானே வாத்யாத்மாதம் பாவயதி யாவை நைரதா அக்ஷாத்ரியத்வப்னே யத்தீக்ஷதே தேனாக்ஷைதி ஸ்ரீவிஷ்டவ்யாவர்த்ததே யாம் பிரதமாம் தீக்ஷதோ ராத்ரில் ஜகதி தவியாவசதிஜாவரந்தோமேஸ்வத்தியூஸ்தூத்தியை பிரயுஜ அக்ன.

மேதாயை மனச அக்னயே ஸ்வாஹேதி மேதயாய மனசா யஜ்ஞமஸ்னுதே தீக்ஷாயை தபஸ அக்னயே ஸ்வாஹேதி தீக்ஷயாஹி தபஸா.

ோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோோ
பிரஜாபதி பிரஜனநாய த்ரிவ்ரத்வை வஜ்ர உதரம் வ்ரத்ர பாப்மா க்ஷத்ராத்ரவ்யஸ்ய புருஷ யன்மே கலாம் பர்யஸ்யதே வஜ்ரமேவ தபஸ்நாய த்ரவ்யாய ப்ரஹரதி யந்திஷ்யாத்தந்தரை மனசாத்யாயேத் வஜ்ரமேவாஸ்மை பிரஹரதி ஸ்ருணத ஏவாங்கிரதோ வை ஸ்பர்யந்தோ யத்ர மேகலாஸ்தன்யாக்ரஸ்தத.

ீட்சிதாசவன்மாத்தீலிக்காந்தி தட்சிணாவைவாசித்யோ வை அசுரேஷுதான் தட்சிணையாயத்யோ தஸ்மாதவே அர்யாவர்த்த ததா.

ீரன் பலம் கிருந்தி வாக்வை தவத்தோயாச்சரிச்சாவனேயாவீணாண்டம் பிரயச்சதி தாமே வாஸ்மை வஜ்ரம் பிரயச்சத்யதோ வஜ்ரமே வாஸ்மை பிரயச்சதி கோபீதாயாஸ்யதத்தம் பிரயச்சத்யேதாவதீஷீ இயம் வாக்ததத்யதோ ஏதாவதீஹி வாசா வீர்யம் க்ரியதே யத் புஷாதம் பிரயச்சே த்வாம் வாசம் மைத்ராவருணோ விபஜே மைத்ராவருணாய பிரயச்சதி தாதுஸ்வோ பூதே

ூர்ணமாசௌ சாந்தேவாயமபுத்தேராதீட்சிதேஷாஹோத்திரமுகாசீத்தமுகாஸ்மாவிரேண பவித்தியாந்திரிஷத்ஹோத்திரும் பூஜத்தை யீ சோமீயம் பூர்ணமாசே ஹவிராசேத்தனீ சோமீயம்

ஸ்வதேவீஸ்வரணமருணப்பாத்தியந்திரமுதாக்கேதான்யந்திரம்பகாஸ்தீயும் சவனந்தமாத்தீயசவனே விஷ்வகும் ரோபகும் சே விஷ்வக்ஷ்யே தூபம்.

0: ஓம் நம சிவாய. யூ ஆர் லிஸ்னிங் டு சைவம் .org ரேடியோஸ், 24/7 ஸ்பிரிச்சுவல் சேனல்ஸ் ஃப்ரம் சைவம் .org. ஓம் நம சிவாய.
1: Dear listeners of Shaivam.org, the following is Brahmasutra Srikanda Bhashyam, presented by K.S. Mageshwaran Nambudiri.
2: சத்யாத்ம சத்தா ரூபம்,
3: சத்யாத்மான்னு இருக்கு அந்த ஆகாச சரீரம் பிரம்மாதனுடைய வியாக்கியானமா இருக்கு. சத்யாத்மான்னு இருக்கு இல்லையா, சத்யாத்மா சத்யாத்மா
2: சத்தா ரூபம்,
3: சத்தா ரூபம் இத்தியர்த்தம் சத்தா ரூப.
2: பிராணாராமம் பிராணஹ சகலாதார பூதா சிதம்பர சக்தி உச்சதே ஸ்வரூப பூதாயாம் தஸ்யாம் ஏவ ஆராமஹ யஸ்ய தத் பிராணாராமம்.
3: பிராணசப்தேனாபி சாயவ சிச்சக்தி உச்சதே, ஆகாசசப்தேன யதா சிச்சக்தி உச்சதே பிராணசப்தேனாபி சிச்சக்திரேவ உச்சதே.
2: மனஹ
3: தரிஹி பிரம்ம நோச்சதே என்று சிந்தனியம், சிச்சக்தி விசிஷ்டம் பிரம்ம, சிச்சக்தினா வேறொரு பதார்த்தம் இல்லை, அது பிரம்மத்தோடு சேர்ந்தது. அது
2: மன ஆனந்தம்,
3: மன ஆனந்தம் பிரம்மத்தினுடைய விசேஷணம். மன ஆனந்தம், மன ஆனந்தம்,
4: மனசி
2: ஆனந்த
3: மனசி லிஷம் லிஹந்தி சரீரே சுகம் இது வத உபச்சாரிக சப்தம்யா அதிகரணத்து நிர்தேசஹ பாஷ்யே இது உபச்சாரிக இது பாஷ்யகாரே ஹி உபச்சாரிக ரூபேண உக்தம் மனச ஆனந்தஹ இதேவ யோக்ஷ மனக்கரணகத்வ யோக்ஷாயம் ததைவ பவதி பரந்து மனசி இது சரீரே சுகம் இத்யுச்சதே கலு சரீரே சுகம் ஆத்மன்யேவ சுகம் இது வத்வயம் சரீராவச்சேதேன தத்வத்
2: அத்ராபி ஆனந்த இதி சிதம்பரம் பிரகிருதி உச்சதே.
3: அத்ராபி ஆனந்த சப்தேனாபி தாசா ஏவ பிரகிருதி உச்சதே. இப்போ பதத்ரயம் லப்தம், ஆகாஷ பதம் பிராண பதம் மனப்பதம் சிச்சக்தேஹே கதனாய.
4: அத்ர மனஹ இதி ஈஸ்வரஸ்ய அந்தகரணம் இதி
3: ஐவம் சத்யம் ததேவ
4: சக்தி இதி உச்சதே.
3: மனஸ் சப்தேன சாஷ மனஸ் சப்தேன அத்ர சா சக்தி உச்சதே இதி சர்வத்ர ந மனஸ் சப்தேன அத்ர சா சக்தி உச்சதே தாவதேவ.
2: ததா ஸ்ரூயதே யதேஷ ஆகாச ஆனந்தோ ந ஸ்யாத் இதி சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்.
3: தத்ராபி ஆனந்த இதி சிதம்பர பிரகிருதிர் உச்சதே. ஆனந்த சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே, ஆகாச சப்தேனாபி சிதம்பர பிரகிருதிரேவ உச்சதே. இதெல்லாம் நீங்க சொல்றீர்கள், அதுக்கு பிரமாணம் என்ன கேட்டா அதுக்கு பிரமாணம் காமிக்கிறார்.
2: ததா ச ஸ்ரூயதே யதேஷ ஆகாச ஆனந்தோ ந ஸ்யாத்
3: சாமானாதிகரணேன பிரயோகம் அஸ்தி அயம் ஆகாச ஆனந்தஹ இதி. தரி ஆகாஷ சப்தேனாபி சஹ உச்சதே ஆனந்த சப்தேனாபி உச்சதே ஸ்ருதௌ யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் இத்யஸ்தி அஸ்தி கோஹ்யேவ அன்யத் அன்யாத் கஹ ப்ராண்யாத் யதேஷ ஆகாஷ ஆனந்தோ ந ஸ்யாத் ஒரு வாக்கியம். அன்யாத் தெரியும், அன்யாத் அநிதி அநிதி ஸ்வசிதி பிராணிதி பிராயண சைவர்த்த ஸ்வசிதி பிராணிதி அநிதி சேஷ்டதே இத்யர்த்தேபி அநிதி இத்யஸ்தி. அந்யாத் கஹ சேஷ்டேதா கஹ ப்ராண்யாத் கஹ பிராணன வியாபாரம் குறியாத் கஹ சுவாசோச்சுவாசம் குறியாத் இத்யுக்தே சர்வம் ததீனம் இது யதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத். ஆகாஷ ஆனந்த இது ஏகைவ பதார்த்த ஆகாஷாத்மக ஆனந்த பரமாத்மா இது ந ஸ்யாத் அர்த்தம். அவ்வளவு பரமாத்மா இது ந ஸ்யாத் தரி கிம் சேஷ்டேதா இத்தியவம் அந்தலோகத்துல ஸ்ருதே தாத்பரியம். பரமாத்மான்னு ஒரு பதார்த்தம் இல்லாது போனால் கிம் எதுவுமே நடக்காதுன்னு சொல்றது இல்லையா, அந்த அர்த்தத்துல ஸ்ருதி அவ்வளவுதான். அத்திர எதேஷ ஆகாஷ ஆனந்த ந ஸ்யாத், ஆகாஷ ஆனந்தான ஒரே பதார்த்தத்தை ரெண்டு வார்த்தையால சொல்லியிருக்கார். அதனால ஆகாஷ ஆகாஷ சப்தேனாபி ததேவ உச்சதே ஆனந்த சப்தேனாபி ததேவ உச்சதே இது அஸ்மாபி ஸ்வீகர்த்தும் சக்கியதே.
2: சாந்தி சமர்த்தம் சிவதாபன்னம்,
3: சாந்தி சமர்த்தம் சாந்தியா சமர்த்தம் சாந்தி சமர்த்தம்
2: அமிர்தம் அநாதி
3: சிவத்வ சிவத்வ சம்பன்னம் शिवता शिवता इत्युक्ते शान्तिः इति मङ्गलं शान्तिरेव शिवता शिवत्वं शिवता सम्पन्नम् इत्युक्ते शिवत्वविशिष्टं शिवम् इत्यर्थः अमृतम्
2: अमृतम् अनादिमुक्तम्
3: अमृतम् अनादिमुक्तं कः अर्थः अनादिमुक्तः
2: सदा मुक्तः
3: सदा

0: ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி. பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி சித்தம் மன ஆனந்தம் இத்யனேன.
1: இந்த சிச்சக்தியே மனசுன்னு சொல்றது போல இருக்கு. மயாபி நஜ்ஞாயத்தை திரஷ்டவியம் அக்ரே ஸ்பஷ்டி பவேத் பசியாமா. அத்த சச்சிதானந்த ரூப பரமாகாச ரூபம் பிரம்மா, சச்சிதானந்த ரூபம் பரமாகாச ரூபம் யத் பிரம்மா, தத் பிரம்ம கிம் கரோதி? ஸ்வரூபானந்தம் மனசா ஏவ அனுபவதி. மயா உக்தம், பூர்வமே உக்தம்.
0: பாஹ்யகரண நிரபேக்ஷ,
1: பாஹ்யகரண அபேட்சை கிடையாது. பிரச்சனக்க பாஹ்யகரண நிரபேட்சம் இது கதா வக்தவியம். பாஹ்யகரணானி சந்தி பரந்து அபேக்ஷா ந க்ரியதே இது. பிரசக்திரேவ நாஸ்தி சேத் நிரபேட்சம் இது கிமர்த்தம் வக்தவியம் இது. தத் வ்யவஹர்த்தும் சக்யதே. அஹம் கிம் சிந்தயாமி, பரமாத்மனஃ பாஹ்யகரண அபேக்ஷா பாஹ்யகரணாபாவேபி ஜீவானாம் பாஹ்யகரண அபேக்ஷா அஸ்தி கலு. தரி ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா ஆனந்தானுபவாய, ஆனந்தானுபவாய ஜீவானாம் பாஹ்யகரணாபேக்ஷா அஸ்தி இது கிருத்வா பரமாத்மனோபி ததைவ ஸ்யாத் இதி ப்ரசக்தௌ பரமாத்மனஃ பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் சக்யதே. பரமாத்மனஃ விஷயே பாஹ்யகரண நிரபேக்ஷம் இதி வக்தும் பரமாத்மனஃ ஏவ பாஹ்யகரணானி அபேக்ஷந்தே இதி நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷஃ ஆனந்தஃ குத்ரசித் ப்ரசித்தஃ கலு, தத் பரமாத்மனோ நாஸ்தி இதி வக்தும் சக்யதே. அப்ரசக்த ப்ரதிஷேதோ நாஸ்தி. பாஹ்யகரண சாபேக்ஷஃ ஆனந்தஃ அஸ்மாகம் அஸ்மாகம் வர்த்தத ப்ரசித்தஃ ஜீவானாம் ப்ரசித்தஃ சஹா ததா நாஸ்தி பரமாத்மனஹ இதி வக்தும் ஏவம் ப்ரயோகஹ சம்பவதி.
0: இதமேவ ஞாபகம் ப்ரஹ்ம பாவம் ஆபன்னானாம் முக்தாத்மனாம் நிரதிசய ஸ்வரூபானந்த அனுபவ சாதனம் பாஹ்யகரண நிரபேக்ஷம் அந்தகரணம் அஸ்தி இதி.
1: முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி ஒரு ஒரு தீர்மானம் இப்போ வந்துருது. முக்தானாமபி அந்தகரணம் அஸ்தி, பாஹ்யகரணம் நாஸ்தி. தத்ர கிம் ஞாபகம் கிம் பிரமாணம்? இதமேவ பிரமாணம், இதமேவ ஞாபகம். உத பரமாத்மனஹ ஆனந்தானுபவாய ஸ்வரூபானந்தானுபவாய மனஹ அபேக்ஷதே. மனோ மத இந்திரியமாக கிருதா இல்லையான்னு பார்க்கணும். அக்ரிமேஷு தத் தத்பராணி அதிகரணானி ஆகச்சந்தி தா ஸ்பஷ்டி பவதி. மயாபி பூர்ணம் நிச்சித்திய நோச்சதே கிலோ, பங்கியர்த்தா உச்சதே கிரமேண அஸ்மாகம் ஆகச்சதி சர்வம். இதானி கிம் உக்தம் இது ஸ்பஷ்டம். பரமாத்மனஹ ஸ்வரூபானந்த அனுபவாய மனஹ அஸ்தி இது ஞாயதே. தரிஹி முக்தானாம் மனஹ அஸ்தி இது லப்யதே. அன்யதா தத் பரமாத்மனா அபி நாபேக்ஷேத. சாதாரணமா எப்படி கேள்வி வரும், ஸ்வரூபானந்தத்தை அனுபவிக்கிறதுக்கு எதுக்கு மனசு? ஸ்வரூபம் தானே. ததாபி பரமாத்மனஹ அஸ்தி இது ஞாயதே. தத் கதம் கிமர்த்தம் கல்பியதே இத்யுக்தே ந கல்பியதே ஸ்ருத்யா உச்சதே. இது கல்பிக்க முடியாது, கல்பனை பண்ணவே முடியாது. ஸ்வரூபமே ஆனந்தம் ஆயிடுத்துனா சுப்பிரகாசம் ஆயிடுத்துனா மனசு எதுக்குன்னு கேள்விதான் வரும். பரந்து ஸ்ருதிர் வததி மன ஆனந்தம் இது. தரிஹி மனசகாரேண அனுபூயமான ஆனந்தா இது வர்த்ததே. தரிஹி முக்தானாமபி ததைவ இது நிச்சயதும் சக்யதே.
0: அதஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேன சுத்த போத சக்தி ரூபேன மனசா ஸ்வரூபானந்தம் அனந்தம் அனுபவத்
1: பிரம்ம நித்ய திருப்தம். நித்ய திருப்தத்துவம் ஏவம் ரூபேண வியாக்கியாதவ்யம். இதானிம் ஸ்பஷ்டீகிருத்த உக்தம் அந்ததோ கத்வா அயம் விஷய கஹ ஸ்பஷ்டீகிருத்தஹ இதானிம் பஷ்யது. ஏகஹ அம்சஹ உக்தஹ பாஹ்யகரண நிரபேக்ஷேண சுத்த போத சக்தி ரூபேண மனசா. அந்த சிச்சக்தியை தான் மனசுன்னு சொல்றது, வேற தனி பதார்த்தம் இல்லை. நம்ம நினைக்கிற மாதிரி ஒரு ஒரு திரவியம் தனி திரவியம் கிடையாது, அது அது மனசை ஸ்தாபனியம். பரமாத்மனஹ மனஹ இத்துக்தே எதுக்கும் அங்கங்க ஓடுற ஏதோ ஒரு திரவியம் மாதிரி நினைக்க கூடாது. சிச்சக்தி, அந்த சிச்சக்தியை தான் மனசு வச்சிருக்குன்னு தெரியுது.
2: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி உச்சது.
1: ஆனந்த சப்தேனாபி சிச்சக்தி
2: அனுபவக்கும் எது எது மனஹ இத்துக்தே சோ ததபி சிச்சக்தி
1: அப்படிதான் தெரியுது. சுத்த போத சக்தி ரூபேணா
2: சிச்சக்தி சமவேத சக்தி இது உச்சது.